0: எனக்கு வந்திருக்கி கி பகிங் கைத்து நம்ப கொஞ்சம் இக் நம்ப கெஞ்சா நேஷனல் யூனியன் ஆஃப் நாசஸ் நாஸ் நான் கோகோ இத்தனை பக்கா பனைக்கு நிமோனி கீத்திரு மோகுல மாமி தென்த்திலே தகத்துல என கோகோ இபே கோ சுக்கா கோங்கில சின்ன நோத்தன் பா பைஷேத் ஒன்றோ சின்ன பங்கை சிறே தின்கு பகிங் கைநோத்தன் ஜோசப் என்குவாசி இங்க சரத்தான் கமீத்தின் இங்கா பகே தின் யுத்தக நைரோபி மகுல மகுக்கோ இக்கிகை சேத பைஷேத இங்க சரத்தான் ககி சுல்தாயன மகுத்துக்கு அகேஷி போத்தோ கேசிர்பி இன் பைஷேத கொஞ்சம் கேஷிகி கோபுர இன் கசரத்தா நகோய் நீ சுபி குங்களாலித்தனோசன் பை ஜோசப் என்குவாசி
1: We cannot have a nurse who is working in Turkana being treated with impunity or rather differently from a nurse working in Nairobi. Those people having been in class and having same qualification should be treated equally. And that is why we are saying that we do not have a career guideline that recognizes the nurses who have specialized.
2: For us to go back to work, we have our minimum things that must be done. Our CBA is not negotiable. Our CBA must be signed, implemented, and by the time you're going back, we need a letter of no objection from the Salaries and Remuneration Commission, that is SLC. So those are the things that will make us go back to work.
0: Jotan kolgo yekibai metiage tawne en petu tinbo rani ke gurenon waldon bor amagun karo den tinmye enuitulo lepchine ni ta chafam tugetap kolinchin
3: John Kugalugo Yugabimit in Touch FM.
4: Data service kubon in over say chicken nibo ELGK data bundles minutes and anko SMS agution giochi no koa over say jiton inyo chinige and sign oton yigi okti chip kunduk chemige ak over ni makinige kubatil number nibo 340-8834 alag in over say ibun 1440 data service kuboto pingwa deals chiyele konyi lagenge and kilabitud ku 1 GB data chibo site agenge ioktay ceiling tamanak sogol kubatil number nibo 340-8834 250 MB chibasai sek tip temagangwan iyalin siling tip tem git sugar ak 1.25 GB chibindi agusat lon ba game boy iyalin siling konda mangmuta meeten kora ofas che muchi al konil chechang en kilabe tut ku minutes chibota 45 minutes chibasai sek somog chiyalin siling tip temagang 60 minutes chibindi agusat lon ba game boy iyalin siling konda magagenge 250 minutes babe to 67 iyalin 199 shillings and tunukiwa overs inyoru 1 GB chibosai tagenge in ceiling tip tip magenge ak 1.5 GB chibosai seksomog iyalin 52 shillings kubota 2 GB chibosai sek tip tip magangwan chiyalin 110 shillings kitsoga meeten kora overs chibo SMS olenyoru 200 SMS babe to in ceiling taman again ceiling sosom inyoru 1000 SMS chibabe to 67 Kubota 1500 SMS, chibon arawetsa genge, chiyalin 101 shillings kitoge. Naile, onvasi jitan tugul, iyalin til number, neba 340-8834. En 1440 data service, kego ni goraboro indo, neba ELG onvasi jitan chorwez, ananko number ngungage, kugeba isien baby number, neba 40-50-437. Baby number, neba 40-50-437. Account number in the number it's nimache ELG over in Norton. Yeti nye goi mut anan gote butagatugul koi muchi bir simet kwa number 0114-888-444. 0114-888-444. Lewen Raini, 1440 data service, a senior chige overs chigororon. Toy gag or some week to Barubu Chin Wagin. Koba ten your chain I go lay. Pay two tagatu Lugobogamanut. Yemesi be called say, come on your minute to go picture a Martin. Yemekol get switch and in. Quaimuch come in your rutic chogororon. Agu not on e. Come at a time gay.
5: Ey, Iman, rutic chem I go to Nigas week chogororon. Enkas I borrowed Chin Wagin, Oyonia Negas week up Araka, Kopun Western Seed.
4: Not on Golawinet Nagaran. Come bonita Western Seed. Go watching the Migun not yot in Bogatol Dole Yege. Chibo NBK starter fertilizer, yigal jigege swigaba ndek chibo Western Seed.
5: Ah, So ilenjon Western Seed kotinye maket nemye en taunetab kei nebo kolsenyu.
6: Kamwaun, inoni kokonin kamanut en oleiboishoitei chepkondokuk ak taunetab kei nekararan en minutikuk. Amanon kityok, keswekab araka kobun Western Seed kokikichop kotoret temik kobwa minutikwak en chokchinet konyor rurutik chemiach ako bwone komye en kasartab rubwek chenwagen. En kasartab betusiek 90 akoi 120 kochobot temindet kokes rurutikyik.
5: Logoiwek chemiachon. Ani ngunoni, keswek achon chebo araka chenyolu kokol temindet en kasarwechu?
6: Miten keswek aengu chenootin, netai ko araka WH101, chekororan en mesisek chekibele. Ibe kasarta nenwach sikeges, akubuane komye en ole maoropta. Ako le miten ngweny nitrogen, ako imuche iges kinuok 22 akoi 26 en ekarit agenge. Nebo aeng ko araka WH301. Nekikolewen temik en rutik chemiten barak ako nyoru faida neo temindet. Bwone kora komye en ole maoropta. Ole mi ngweny toltolinda nebo ng'ung'unyek koboto komang'eme mianwogik ako imuche iges kinuok 25 akoi 30 en ekarit agenge.
5: Kabatik, ropta komaigenech. Kolsen en inguni ak ilewen keswek cheyonotin chebo araka kobun Western Sea ak inyoru konunotiot nebo mbolea. Inyoru rutik chemiach koboto kelchin neo nebo ibai tilyanutikuk komenyoru koimut age tugul.
6: Rutechin agrodila, agrovet, distributor, tupande anan ko KV outlet age tugul nenegitenin ak iteb keswotab araka WH101 ak araka WH301. Akibwati le miten ofa nebo mbolea chebo kiloisek 4 yegeal keswekab Western Seed chebo kiloisek 6 ak yegeal chebo kiloisek 10 kegonin mbolea chebo kiloisek 10 chebo NBK starter. Na ile ofa initon komiten en kasarta nenwach. En tebut age tugul ibir simet kwa number 0705-505-505 anan iopte email kwa sales@westernseedcompany.com. Imuch kora irutech website nebo www.westernseedcompany.com. Western Seed Company, bringing technology to the farmer.